சதுர்தானி தானி தொந்தானி தாழ் அழுத்தம் திறனா, சதுர்தானி தானி தொந்தானி தாழ் அழுத்தம் திறனா, சதுர்தானி தானி தொந்தானி தாழ் அழுத்தம் திறனா, தோம் திறனா, தோம் திறனா, சதுர்தானி தானி தொந்தானி தாழ் அழுத்தம் திறனா, தானி தானி தோம் திறனா, தோம் திறனா, தோம் திறனா, திறனா, திறனா, திறனா, சதுர்தானி தானி தொந்தானி தாகிருதி தரும் திரிதாங் தாகிருதி தேம் திறனா, தாகிருதி தரும் திரிதாங் தாகிருதி தேம் திறனா, தாகிருதி தரும் திரிதாங் தாகிருதி தேம் திறனா, சதுர்தானி தானி தோம் தானி தாழல் தோம் திறனா, சதுர்தானி தானி தோம் தானி தாழல் தோம் திறனா, தக தக தக தக தலிகடு தலிகடு தக தலிகடு தக தாம் தத்ருதானி தானி தும் தானி தாழல் தோம் திருநா, சங்கீத் புஜங் பிரயாத் சந்த் ஜாகிரதங் நாகிரதங் பாகிரதங் பாஜே காகிரதங் காஜே மகா காஜ காஜே, தாகிரதங் தீரம் பொக்கங் கடாக்கங் தாகிரதங் காத்தி கட்டாரி கடாக்கங் திருநா திருநா திருநா கதிரதா.